0: தென்னவி அளமெங்கே வெறி ரஸ்கலா கோய் ஏனா அளமெங்கே மச்ச உகூபா தின்மங் அவஸ்வகனே நுவத அணியா வெறுவே ஹத்து ஃபஹன் அலா ஹிங்கா தானகம ஹம கஷவரும் அளமெம் பிருகணித்தே.
1: قَالَ لَا تَخَافَا إِنَّنِي مَعَكُمَا أَسْمَعُ وَأَرَى.
0: إِكَلَاغَ وَحِي كُرْبِي تِيَ دِبَيْكَلُمْ بِرُفْلُ نُغَنَّاش حَمَا كَشَوَرُمْ تِمَنْ رَسْكَلَاغَ أَسَّوَا وَدِگِنْ أَدِي بَلَّوَا وَدِگِنْ وَاحَالْ تِيَ دِبَيْكَلُنَّا إِكُغَا وَدِگِنْ وَمِهِ.

ஆகும் விதால் வாஷ் ஹம கஷவரும் திமம்மென்னி கலேகி வெரி ரஸ்கலாங்கே ஃபொனுவி தெரசூலுன்னே ஃபஹெ திமம்மென்னா எகுகா இஸ்ராயில் கே தரிம் ஃபொனு வாஷ் அதி ஏவுரென்ன கலே அஜாபுனு தேஷ் ஹம கஷவரும் கலேகி காத திமம்மெம் ஏயி கலேகி வெரி ரஸ்கலாங்கே ஹதுரத்தும் வா மொஜிஜா தகாய்கென்னே தெதுமகத் தபாவெஜ்ஜ மீஹக சலாமக்கம் முட்டே.

ஃபஹை ஜாதுகரும் சஜிதே திருவுவே ஏவரம் புனுவே ஹாரூன் கிஃபானாய் மூசா கிஃபான் கிரஸ்கலாங்கிய திமம்மெங் ஈமாம் விஜய்முவே.

0: மீ எத்தனை வடாணுவன் காரங்கள தெலா இங்கே எய்ஹம மாலேக பி உழுவாயர் குரா ஹரது தொகுத்திர அழுமே தத்ரு ஃபுருக் ஹரதுகே மாலேக விஐபி பேணும் குரா ஹரதே ஹிம் நுஹிமண ரைசு ஜும்ஹூரியாக எவ்வெஸ் தத்ரு ஃபுலெக் அழுகுன்மே ஹரது கொக்கெம் பேரு கோமெக விஐபி பேணுமெண்ணு குரா மிசால் தன்னு அழுகுண்டு யுஏஇக ஹுரி யுஏஇக துபாயா எவ்வெஸ் இஸ்ஸத்தரிக்கு வடாணுவஞ்ஞா ஒன்னானே மீ எபேஃப்ரூம் விதாளுவனி மஜ்லிஸ் அது மஜ்லிஸ் எய் விஐபி தனங்கோவே எய் அகுதீகெங் பேணும் குறவே வெஸ்தானே யுஏஇக சருக்காரும் ஹமஜஸ்வா தெவ்வாஃபியா ஹிலேவெஸ் பேணும் குறவே தானே யுஏஇக சருக்காரும் ஹிலே ஹமஜஸ்வா தெவ்வா ஃபஹரெக்க நோனியா மிரை செ எம் எஃப் ஹரக்கு வெஸ்தன அகுதிவெக் ரஸ்மி கொத்தும் வட தஸ் பேணுவண்ணு குறப்பா ரஸ்மி கொத்தும் வட தஸ் அகுதெவ்வா ஃபெதங் பேணும் குறவம் பேணு ஃபுலண்ணுவே எம் ரைஸ் வடான வஞ்ஞா அழகும் பெங்கம மீ விஐபி மிக்கியா மஜ்லிஸ் கியா தங் பேணு நோக்கோ அழகும் பெங் மீ இஸ்துக் பால் குரணி தென் ரைஸ் வடாத்தஸ் எஹ் கொம்மை பேஃப்ளக் வடாத்தஸ் ஏ எம்பசியக்கும் அழகும் மே அருவா அஹித் மேங் அருவா எக்கமக்கு எய் அழகும் மே தத்ருஃப்ளுக ஹரதுக்கு தெரேக கவுண்ட் குரா சென்னும் எய் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸும் அழகும் பெங் மீ ப்ரோட்டோகால் ஹரதுத்தக்க ஹமஜஸா ஃபோன்னா மீ பட்ஜெட்டுக்கு தெரே ஹுத்தாக தெரேங் அழகுன் பெங் எம்பசி தக்குக பட்ஜெட்டும் ஹரது குறாச்சு ரைசு ஜும்ஹூரியாக தத்துரு ஃபுல் தகுக ஹரது அழகுன் பெங் மீ ஹிஸ்ஸா குறை நீ தத்தி வேறு ஃபுல்னா ஏ ஹரது தெரேக்கு எங் நுமேன் ஏம் விமா ரைஸ் எ விதாழுவி எச்சு எ விதாழுவி ஹம கொத்த பராபர திமாவானே தத்துரு ஃபுல் தகுக மீ அமில தத்துரு ஃபுல வெஜ்ஜியாமோ டிக்கெட்டன் உணகானே சார் காரக்கூட அமில தத்துரு ஃபுல வெஜ்ஜியாமோ உண்ணவா ஹோட்டல் ஹம ஜெஸ்ஸே ஏ ஹரதே நுணங்கவான சருக்காரு குண்ணே எக்கால் தத்துருஃபுல் தவுக ஃபரிக்கொழா நிகந்தத் தவுக ஹரதே நுஹிங்கான தென் அது ஹுண்ணான் ஹம பயஃபாரு மீ ஹுரிஹா கவுமக்க ஹுரிஹா நுனி வடானோ ஹுரிஹா ஃபாரெக்க ஹுரிஹா வகுத்தெக்கே எம்பசி தங் ஹுண்ண கவும் தகுவெஸ் எம்பசி தகுகே வியக்கல் லெக்க ஞண்ணுங்களும் மேணும் குரணி தென் ஹம ஏக்குக ஃபாக்குரஞ்சே திவ்யராஜ்ய கி மீ ஹார்ஜி குழும் கொத்தும் வர கே வர கிண கவும் தங் ஒய் கவுமே திவ்யராஜ்யக ரைசு ஜும்ஹூரியா மிரைசன்னும் கொம்மை ரைசக்கு வடாத்தஸ் அமிலஃபுளு தத்துருக வடாத்தஸ் எகாவும் தகுகே சருக்காரத்தக்கும் ஹமஜஸ்வா தெவ்வா கந்தத்தக்கெங் ஹுரே இதே எக் மாணிக்கு திவ்யராஜ்யக ரைஸ் வடாண்ணவஞ்ஞா திவ்யராஜ்யக நாப் ரைஸ் வடாண்ணவஞ்ஞா திவ்யராஜ்யக வசீருக்கு வடாண்ணவஞ்ஞா எகாவும் தக்கி அழுகுண்டனா வரக்யா ரஹ்மத்திரி கவும் தக் வா கம வா தீவே எபே ஃபுளும் அமில்லஃபுளா ஃபாரின் மினிஸ்ட்ரிங் வடாண்ணவா காரக்கொழு அருவா மிசாலக்க யுஏஇய திவ்யராஜ்யக ரைஸ் வடாத்தீமா எம்பசிக்கு அழுகுண்டு மெங்கொண்ட கார் பேணும் குற கண்ணுஜே மீ ஓத்த சஃபீர் துவங்கொண்ட காரே ஏ பேணும் குறவேன் பேணும் மீயா ஹெண்டமஸ் ஏ பேணும் மெண்ணு குற யுஏஇ சர்க்காரும் ஃபோடுவா தெவ்வான் ரைஸா ரைசரு கொடான் அஹுரியா பெஃபுண்ணா வானவர காரக்கொள் ஏகே தே வரக்கின ஹாலத்தகு ரைசு ஜும்ஹூரியா கவுந்தக்க வடாண்ணு வஞ்சா அமில்ல ஃபுல் தத்துருக்கு வடாத்தஸ் ப்ரோட்டோகால் குரிஹாக்க வெவ்வெஸ்ஸம் அழுகுன் மென் திம்மிசாலக எம்பசிக மோசிஃபுன் திப்பஸ் ஏ கவுமிக சருக்காருக ப்ரோட்டோகால்கு பெஃபுஸ் வடாண்ணுவான் சோ
1: முந்து தேவி ஜவாபாகுளிக அதி துர்கம் சாஃப் கொல்லான மீ
0: ஏ விஜவான எங்க தோ தேவன் சுவா
1: நோ நோ ஃபுல் ஃபாலோ அப் மீ ஃபாலோ அப் நோ
0: ஏ விஜ ஃபாலோ அப் கி தேவன் சுவா
1: நோ யார் ஃபாலோ முந்து தேமே விதாளு ஃபஷம் மோ
0: ஃபாலோ கொண்டானே மீ அர்கு ஃபெரமஸ் தண்டே
1: ஃபாலோ அப் சுவா லே
0: தேசுவாலகி எஸ்வாலகி தேசுவாலகி எஸ்வாலை எஸ்வாலக ஃபாலோ அப் நோத தஃத் தேசுவால எங்கம் வஞ்சாம திவேளாம நீ கொடக்கு கெத்தரி விடாத்தி மழகுண்டு தேவன புருக
1: விடாண்டு
0: தூக்கல்லான
1: ஷயான மீ குறிக்கம மீ மதி கமாக மீ மதி குறிம சருக்காரம் கொமிசரக்க வாக்கப்ப தக்கவா மீ தேஹாஸ் தேவிஸ் வண்ணார சருக்கார ஹவால் வீரு ஃபிச்சு ஃபிச்சுன் ராஜ்யக ரேட்டிங் கண்டாளப்ப வரக்க அதிவேஸ் ராஜ்யக ரேட்டிங் பதத்துனு குறே மீ சருக்காரஃபும் ராஜ்யக ரேட்டிங் ஃபிச்சுன் தெஃபஹாரு மீ வணி தக்கொஃப எஃபஹும் மீ எம் எஃபஹும் மீ ஃபிச்சுக ரேட்டிங் மீ மதி குறி மீ ஃபஹகொல்லம் மீ வள வாக்கே கி சருக்கார பதலு வேகெங் ஆயரோ ஏருக ஒய் ஃபிச்சுக ரேட்டிங் ரேட்டிங் ஒதி ஏக கூறிங் ஆ கோவிட ஆக்கோ ராஜ்ய இக்திசோ எக்கொங் ஹுட்டி ஃபத்துருவேரி கங்கம் எக்கொங் ஹுட்டி முழி ராஜ்ய ஹுட்டிகெ திய தியும தியுமக்கும் சலாம் மெகும கூறி மசிக்கத்தும் ராஜ்யக்கு ஃபிச்சுக ரேட்டின் ஏ ஹாலத்துக ஹூரி என்ன மிசருக்கார வயசுகெம் ஃபிச்சுக ரேட்டின் தெஃபாரு தக்கூரி மி குறி மி ஃபாஹ குறி ஃபத ஹாலத்தை நாதே ஃபத்துருவேரி கங் எக்கொங் ஹுட்டி ராஜ்ய